4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 11ஆம் நாள், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரேவகீஸ்வரி வழங்கும் பார்த்ததும் துள்ளும் இசையருவி அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாலும் கரி. பொருள்: ஐம்பொறிகளின் வழியாக எழுகின்ற ஆசைகளை அழித்தவனுடைய வலிமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதிய சான்று. மீண்டும் குறள்: ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாலும் கரி. குறள் எண் 25, அதிகாரம் நீத்தார் பெருமை.

0: நேயர்களே, தொடர்வது தகவல் நேரம் வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்பி பம்புக்கா நாளை காலை 6 மணிக்கு சிராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஹட்பே நாளை காலை மணி 6:15 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை மணி 6:15 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி நார்த் பேசிஜ் நாளை முற்பகல் 11 மணிக்கு ஷகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 1 மணிக்கு சிராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரெயிட் ஐலண்ட் நாளை முற்பகல் மணி 11:30 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஷகிதீப் பயணித்து பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை காலை 5 மணிக்கு சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஷகிதீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது ரேவகீஸ்வரி வழங்கும் படித்ததும் பார்த்ததும்.
1: அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதி ரேவகீஸ்வரி. நிம்மதி யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது, இது என்னப்பா கேள்வி? நிம்மதியை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நிம்மதி இல்லாமலும் நம்மளால இருக்கவே முடியாது. என்ன, சரின்னு ஒத்துக்கிறீங்களா? நிம்மதியை தேடிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கா? நிம்மதி இல்லாம வாழ முடியாதா? நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் உழைக்கிறோமா? நாம செய்யற எல்லா விஷயங்களும் இந்த நிம்மதிய மையமா வச்சுதான் இருக்குதா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆமா அப்படின்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த கதைய கேளுங்க. ஒரு ராஜாவும் இப்படிதான் நிம்மதியை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாரா. வாழ்க்கையில என்ன இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா நிம்மதின்றதே இல்லையேப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நாம கேட்டிருப்போம். இந்த ராஜாவும் அப்படிதான், எனக்கு எல்லாமே இருக்கு ஆனா நிம்மதிங்கிறதே இல்லை அப்படின்னு அழுத்துக்கிட்டாராம் அந்த ராஜா. நிம்மதி இல்லாததுனால அந்த மன்னருக்கு தூக்கமே வர்றதில்லை. தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப விரக்தியாகவும் இருக்கும், அமைதி இல்லாத நிலையில இருக்கும்ல. அந்த மன்னர் என்ன பண்ணாராம், ஒரு ஜென் துறவியை நாடி போனாராம். அந்த துறவி கிட்ட போய் அவருடைய நிலையெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த துறவி என்ன சொன்னாராம், அரண்மனையில் இருக்கிற உன்னுடைய பொண்ணும் பொருளும் எல்லாத்தையும் நீ ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். மன்னருக்கு ஒன்றும் புரியலை, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், சரி நமக்கு நிம்மதி கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சாரு அந்த மன்னர். ஜென் துறவி சொன்ன மாதிரியே அவரும் எல்லா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே வாசலில் கொண்டு போய் வச்சிடுறாரு. ஜென் துறவியை போய் பார்க்குறாரு. ஜென் துறவி கேட்குறாரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேனே, அதோ வாசலில் தான் வச்சுருக்கேன் மூட்டை கட்டி அப்படின்னு சொல்கிறாரு அந்த மன்னர். ஜென் துறவி எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மன்னர் வந்த அதே குதிரையில் ஏறி உட்காந்துட்டு வேகமாக விருட்டுன்னு கிளம்பிட்டாரு அந்த ஜென் துறவி. மன்னருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார், இவர் எங்கே போகிறாரு நம்ம நகையை எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல வராரு, ஏதாவது சொல்ல வராரா, இல்லை இவர் ஒரு ஏமாத்து பேர் வழியா, ஆனால் இவரை பற்றி நல்லபடியாக தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு மன்னருக்கு நேரம் ஆக ஆக குழப்பம் ரொம்ப மிகுதியாயிடுச்சு. ஐயோ, அப்போது நம்ம ஏமாந்துட்டோமா, போச்சு. மன்னருக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிம்மதியும் சுத்தமாக போச்சு. இப்போ நிம்மதியின்மை டென்ஷனாக மாறிடுச்சு. இந்த ஜென் துறவி சரியான ஏமாத்து பேர் வழிதான், இப்போ என்ன

0: பண்ணுறது, குதிரையும் இல்லை அப்படின்னு மன்னருக்கு ஒன்றுமே புரியல. மனக்குழப்பம் நேரம் ஆக ஆக அதிகமாகிட்டே போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஜென் துறவி திரும்பி வராரு. மன்னருக்கு கோபம் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த ஜென் துறவியை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அடி அடினு அடிக்கிறாரு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் என்னோட நிம்மதியும் சுத்தமாக போச்சு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக வந்து பேசுகிறாரு மன்னர். இப்போ நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம் அந்த மன்னர். அப்போது அந்த ஜென் துறவி என்ன சொன்னாராம், ஆக உன்னுடைய நிம்மதி இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த பொண்ணும் பொருளும் காணாமல் போனதுக்கப்புறம் கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடுச்சு, திரும்ப வந்ததுக்கப்புறம் உன்னுடைய நிம்மதி இப்போ உனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாராம் அந்த துறவி. மன்னருக்கு தெளிவாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு, குழப்பமாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு. இவர் நம்மளை ஏமாத்தலை, நகை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, நம்ம இவரை அடிச்சிருக்கவே கூடாதே, என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணாமலேயே இந்த ஜென் துறவியை நம்ம அடிச்சிட்டோமே. ஆனால் ஜென் துறவி அதை கொஞ்சம் கூட கோபமாக வெளிப்படுத்தாமல் நமக்கு இப்படி ஒரு அமைதியான பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு மன்னருக்கு குழப்பத்துக்கு மேலே குழப்பம். அதே சமயத்தில் குற்ற உணர்வால் தவிக்கிறாரு மன்னர். அந்த நேரம் தான் ஜென் துறவி சொன்னாராம், நிம்மதி அப்படிங்கிறது நம்ம கிட்டே தான் இருக்கு, அதை தொலைச்சிட்டதா நாமளே நினைச்சுக்கிறோம், அது திரும்ப கிடைச்சதா நாமளே நினைச்சுக்கிறோம், இது எதுவுமே உண்மை கிடையாது, உண்மையிலேயே நிம்மதி நம்ம கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரா அந்த ஜென் துறவி. இவ்வளோ நாள் இல்லாத நிம்மதி அந்த பொண்ணும் பொருளும் காணாம போய் திரும்ப கிடைச்ச உடனே உங்களுக்கு எப்படி கிடைச்சது, இவ்வளோ நாள் அது உங்ககிட்ட தானே இருந்துச்சு, அப்போ நிம்மதி உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாரா அந்த ஜென் துறவி. ஆமாங்க, நிம்மதி நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறதெல்லாம் சுத்த போய், அது இன்னொரு பொருளாலேயோ இன்னொரு மனிதராலேயோ தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறதும் உண்மை கிடையாது, எல்லாமே நம்மளுடைய நினப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத தான் சிம்பிளாக சொன்னார் அந்த ஜென் துறவி. இப்போ சொல்லுங்கள், நிம்மதியை தேடி நாம் எங்கேயாவது அலையணுமா இல்லை நமக்கிட்டே தான் இருக்கா?
1: படித்ததும் பார்த்ததும் வழங்கியவர் ரேவிகேஸ்வரி.
2: நேயர்கள், இதுவரை ரேவகிஸ்வரி வழங்கிய படித்ததும் பார்த்ததும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

அமைதியான மாலை பொழுதில் நம்மை ஆட்டம் போட வைக்கும் முதல் பாடல் இதோ உங்களுக்காக. செந்தூரபாண்டி திரைப்படத்திலிருந்து, பாடியவர்கள் மனோ மற்றும் சுவர்ணலதா.

உறங்காமலே உளறல் வரும், இதுதானோ ஆரம்பம். அடடா மனம் பறி போனதே, அதில்தானோ இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா என்ற அழகான காதல் வரிகளுடன் வரும் துள்ளலான பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து. பாடியவர் ராஜேஷ் கிருஷ்ணன்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து துள்ளும் இசையருவி. இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் "என் புருஷன் குழந்தை மாதிரி" என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம்.

நேயர்களே, துள்ளல் இசையின் தொடர்ச்சியாக ஒலிக்கும் பாடல் பெரியண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் கே எஸ் சித்ரா.

நேயர்களே, இத்துடன் இன்றைய துள்ளும் இசையர்வி நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.